அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், இதை தெரிஞ்சிட்டாலே போதும் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஓகேவா? நம்ம பெரிய பெரிய சந்தோஷங்களை தான் டெய்லி நம்ம வாழ்க்கையில தேடிட்டே இருக்கோம். நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய காசு வரணும், நமக்குன்னு ஒரு வீடு விற்கணும், இப்படி நிறைய நிறைய பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய சந்தோஷங்களை தேடிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது. அதே டைம் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம ரசிக்கிறோமா? காலையில நமக்காகவே பார்த்து பார்த்து போட்டு தரக்கூடிய ஒரு சூப்பரான டீ, பிடிச்ச பாடல் சடுனா சக்தி எஃப்எம்ல நீங்க கேக்குறது. நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நமக்காகவே காலையில மெனக்கெட்டு குட் மார்னிங்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறது, வேலைக்கு போறப்போ சடனா ஒரு வித்தியாசமான ஒரு அழகான சீனரி பாக்குறது, இது எல்லாமே வாழ்க்கையில சின்ன விஷயம்தான். ஆனா நிஜமா பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையே நிறைந்திருக்கு. அதனால இன்னைக்கு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பெரிய விஷயமோ நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாம இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சந்தோஷத்தையும் நம்ம முழுமையா அனுபவிக்கலாம். ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க, யாராவது சிரிக்கும்படி ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. ஏன்னா நல்ல நாள் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாத நாள் கிடையாது, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு எது வேணாலும் நடக்கட்டுமே, ஒரு சின்ன சந்தோஷத்தையாவது நீங்க அனுபவிக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு பெரிய சந்தோஷமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பொக்கிஷ புதன் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி இது. தொடர்ந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இது வணக்கம் தாயகம்.

0: காட்டி நம்முடைய அன்பு மேற்படிக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ.
1: அவரே இசைத்திட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியினூடாக. அந்த இனிமையான பாடலில் நாங்கள் கேட்டது போல தேவடி பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சைப்பட வேண்டும். அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்னுடைய சுயத்தை விட்டு விலகி தேவனுடைய பாதைகளில் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும். அவர் சொல்லுகின்றபடி நாங்கள் நடக்கின்ற பொழுதுதான் நாங்கள் நிச்சயமாக நல்ல மேய்ப்பனை கண்டடைய முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரித்து எங்களை நீக்கி அவருடைய கருத்துக்குள் அவர் இழுத்து விட்டார் எங்களை. ஆகலால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவசேற்றில் விழுந்துவிடக் கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்த தேவனாக இருக்கின்றார். அதன்படியால் நாங்கள் அசுத்தத்திற்குள் மீண்டும் மீண்டும் செல்வோமே ஆகில் நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய மேய்ச்சலை கண்டடைய முடியாது. அசுத்தமான மேய்ச்சல்களைத்தான் நாங்கள் கண்டடைய முடியும். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து நல்ல மேய்ச்சலை நாங்கள் கண்டடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நல்ல இயேசு சுவாமி நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். அவர் அவருடைய மேய்ச்சலுக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக திருப்பி நாங்கள் தேவனிடத்தில் திரும்புகின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நாங்கள் கிட்டி சேர்வதையே நாங்கள் நோக்கமாக கொள்ளுகின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள், உங்களுக்கு வினைவானொலி உங்களுக்காக எடுத்த பாடல் எல்சதா இசை தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.